தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்கிடுகிடு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்கிடுகிடு தத்தத்தரி ததல தஜ்ஜனு ததலு தத்துமி ததுமி தத்துனு தக்கித்த தரித்த தனத்த தனுத்த